0: ikkinchisi futbol, uchinchisi mening yang og'am yuk mashinam.
1: Men o'zim bir dehqon. Turmushimiz bu adisatda edizirikning ishlarini qilib, maza erib qilib kelsam, mush deb shu o'ynash jarayonida kalladan unda erib qolib, erib charchaydigan avvalda faqat kalladan chiqib ketyapti. Shu maydonda ishlar. Stop o'ynab so'ngda bir xursandlik topamiz endi.
2: Chushi, sizi, nongmin. Tamda shenfen gebu xiangtong. Dan yinwei zuqiu, tamda zai yige renkou chaoguo 17 ban de xiancheng zhong.
3: 走到了一起，每天往返40公里的相距，只为能多训练一会儿。训练时间不知道吗？你，训练时间你不知道吗？马上就要比赛了，现在你们这训练都迟到，什么情况？这个你也过来，什么情况？这个，
4: 今天
3: 怎么了？今天怎么了？
4: 送那个学校的货了。
3: 你呢？他等我了。
4: 每天都去干啥呢？你们要这样子对这个训练都不重视起来的话，怎么去参加国家的比赛呢？全国赛呢？啊？今天就特殊情况。
3: 特殊情况也要给我说一下呀，连个电话都不打吗？你们？啊？
4: 刚那个学校打电话也……
3: 学校打电话咋了？ 你也给我说一下呀，学校打电话啊。昨天说好的是推迟给你们半个小时，让你们接一下孩子，送一下娃娃。嗯，20个俯卧撑，跑2圈。嗯，手机全部放下，开始。
1: 一米到一米半。我们突破呢，我们时间，我们都安排了，阿姐，事情我们都收拾，去了。 Kelepem uyadan bir xushallik topgandan sirt o'zaro bir kurishib bir jam bo'ladigan bir ishmi. Bu komandatga balli bilan biz o'zimizni hamda bir jip o'tkazilgan marjondek tuyg'uda bo'lmasak, biz komandatlar masalan chechilib ketsa, uni natijamiz manda yaxshi bo'lmaydi.
2: Shijinianli 琐碎填满了日常，但足球让他们的生活依然滚烫。来来来来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来！来 三个人各有各的难题，但奖杯就在眼前，谁都不愿停下脚步。
3: 啊！
2: 九月，新疆瓜果到了采摘季，这也是热河漫无不利最忙碌的季节。为了赚钱训练两不误，他每天都要带着家人早起一个小时去果园拉货。
4: 嗯，好吃。
3: 跟着最近买买到外国山，你不能买吗？
2: 棉花已经到了收获的时间，而比赛时间反复推迟。艾海提一边收棉花，一边焦急等待参赛通知。地里大部分的棉花已经由机器采摘完了，但零散的还得靠艾海提夫妻二人自己打包。